0: சிந்தனைக்கு இன்று
1: வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா உங்களை நல்லா நேசிங்க. சந்தோஷமா வாழ்றது தானே எங்களுடைய அதிகபட்ச ஆசை. சந்தோஷமே வாழ்க்கையாக வரணும்னா உங்களை நேசிக்கிறவங்களை உண்மையா நேசிங்க. அது ஒன்னே போதும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
0: சிந்தனைக்கு இன்று

0: உற்சாகமான ஒரு விடுமுறை நாளில் காலை நேரத்தில் சக்தி கூட நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கீங்க. அடுத்து ஹீரோ டிப்ஸ் வரப்போகுது. இதுல சத்யராஜ் ஒரு நேர்காணல்ல அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை சொல்ல போறார். வாழ்க்கைய நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா ஜாலியா வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்றதை கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பு வரும், ஆனா அது உண்மையான விஷயம். முயற்சி செய்து பாருங்க.
1: லைஃப் ஜாலியா இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிட்டா போதும். அரை மணி நேரம் இல்ல, ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சுங்க. அங்கிருந்து டென்ஷன் ஆரம்பிக்கிறது இல்லையா? ரஷ் பண்ணிலிருந்து டென்ஷன் எதுக்கு தேவை? 15 நிமிஷங்க நீங்க முன்னாடி எந்திரிச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா பல் வளைக்கி ஜாலியா காதல் அப்படியே வேடிக்கை பாட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம். அக்கிற சூழ்நிலைக்குள்ள நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சந்தோஷத்தை தேடி

0: காலை 8 மணி வரை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழையுங்க 011-2838-54 சைபர் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 07-2838-54 சைபர். அப்படியே இங்கே பார்த்தா கடும் மழையாக தான் இருக்கு. இப்படியே நான் கலையகத்துக்கு வரையக்க அப்படியே பறந்து வந்தாங்க. வாரன் வாரன் வாரன் நானும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கிறாங்க, என்ன விடயத்தை சொல்ல போறாங்க கேப்போம்.
1: பச்சை கிளி பச்சை அம்மா எதிர்பாராத செலவு ஏற்படும். கனி ராசியான்பர்களே நன்மை நிறைந்த நாள். துலா ராசியான்பர்களே ஆதாயம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியான்பர்களே ஆக்கப்பூர்வமான நாள். தனுசு ராசியான்பர்களே பக்தி வெளிப்படும். மகர ராசியான்பர்களே கோபத்தை தவிர்த்து கொள்றது நல்லது. கும்ப ராசியான்பர்களே பல விஷயங்கள் தாமதமாகும். மீன ராசியான்பர்களே போட்ட முதலுக்கான லாபம் அதிகரிக்கும். சுருக்கமா பலன் கப்பமா மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் அச்சம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் செலவு, கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருஷிகம் ஆக்கம், தனுசு பக்தி, மகரம் சினம், கும்பம் தாமதம், மீனம் லாபம். எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
2: பச்சை கிளி பச்சை

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மகிழ்ச்சியோடு நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம், சிரஸ் மேஜிக் ஐஸ்கிரீம் கார்னிவல் சிறந்த இசை கலைஞர்களுடைய அணிவகுப்போடு இசையால் கலக்க போகும் ஒரு மாலை பொழுது. ஐஸ்கிரீமை சுவைச்சுக்கொண்டு அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மாத்தளை இந்து கல்லூரி மைதானத்திலே இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் இருக்கிறது. அதாவது சீதுவ பிரேவ் இசைக்குழுவினுடைய இசையிலே வந்து திமங்க வெள்ளாலகே, ரோபின் ஜே, பிரணீர்ஷா, சுகத் நாவலகே, நீல் வர்ணகுல சூரிய அப்படியே கலந்து கலக்க போறாங்க. எனவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஐஸ்கிரீமை சுவைக்கலாம், பாட்டுகளை கேட்கலாம், நீங்களும் டான்ஸ் பண்ணலாம். வாங்க மாத்தள இந்து கல்லூரி மைதானத்திலே இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல். நேற்றைய தினமும் இடம்பெற்றிருந்தது, நிறைய பேர் வந்திருந்தீங்க. இன்றைய தினமும் மாலை 5 மணி முதல் சிரஸ் மேஜிக் ஐஸ்கிரீம் கார்னிவல்.
1: எந்த ஒரு இடத்துக்கும் பொருத்தமான எல்ஜி 10,000 BTU டுவெல் கூல் இன்வெர்டர் வழிச்சீராக்கிகள் 70% வரை மின்சார சேமிப்புடன் 1,99,990 ரூபாய்க்கு 10 வருட காம்ப்ரஸர் உத்தரவாதத்துடன் நாடளாவிய அவான்ஸ் கிளைகளில்.
2: முதலாளி, இது புது ரூஃபிங் ஷீட்.
3: சார் சொல்றது ரைனோ பிரீமியர்.
2: மழை நீர் நிக்காத, பாசியும் படியாத
3: ரைனோ பிரீமியர்.
2: கீழே களிமண் கோட்டிங் இருக்கிறது.
3: சீலிங் இல்லாமலேயே வீட்டை அழகாக்குறது தானே சார். கூரை என்றது வாழ்க்கைக்கும் வீட்டுக்கும் ஒரு தரம் தானே. இனி நீண்டு நிலைக்கிற செலவு குறைஞ்ச ரைனோ பிரீமியர் ஷீட் தான் காலத்துக்கு ஏற்ற புதிய தீர்வு.
4: தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள் இன்றே உங்கள் வீட்டிலே.